ஞானத்தை விட்டாலே இண்டாவோட சின்ன கீச்சு. ஐயோ எண்டா கீச்சுங்க முத்தக்காடி, ஐயோ எங்கள் முத்தக்காடுண்டு உரக்கீரை உரக்கீரை கோம பேபி. ஐயோ கண்டார ஐயோ அண்டாரி மும்முச்சாங்கோ இண்டா அம்மச்சோ ஞாங்கே வைக்காஞ்சு வாங்கே. ஐயோ மாலிய உயிர், ஐயோ கம்மான உயிர், ஐயோ மக்கோ தக்கிற வாபு, ஐயோ எங்கள் ஷாப்பிட முத்துவாயி உங்களோட.